0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்ன திறக்கட்டுமான்னு
0: சொன்னேன். என் காதல் கேம்பெயின் கேட்டது
1: மப்பல் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: அழகி இந்த அருக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறையா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமணம். உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46.
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்னல 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா.
0: அக்கா தீட்டக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் குடிட்டு மெட்ராஸ் வந்துல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ண 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்த கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மட்டாளையில கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கா, நாட்டு முட்டை. அத பெரிய மருந்தா காசாக்கி உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழியும் சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காளா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகையில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க? என் தங்கச்சி 10 நாளா இடுப்பொழிக்குது இடுப்பொழிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில பிள்ளை எப்ப பிறகுன்னா டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபாய் காப்பி தண்ணிய குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: மிஷின் பச்சை கடை தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுங்களா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? 650 ரூபாய்? இந்த போன் பேசுனக்கு 650 ரூபாயா? மாப்பிள்ள எனக்கு அப்பயே தெரியுடா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோடு நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர்லாம் கேட்டுறேன் உங்கள்கிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா பேசிருக்கேன்டா.
3: கொஞ்சம்
2: கேளுங்கயா, போன் பண்ணணும்னு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போனை போட்டு கையில கொடுத்தேன், பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு. அது எடுத்து கேட்டா
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
0: என்ன தெரியுமா உங்களுக்கு?

0: வாங்கிட்டதுக்கு பத்தியா?
1: இனிமே நீங்க லேட்டா வந்து அல்வா வரதா வரணும்.
0: நல்ல வேளை இந்த பொட்டனா அந்த தவுல்காரன் கண்ணல படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வார பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா சும்மா சாப்பிடு. இப்போ பள்ளி தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகிருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு?
2: உங்களை மாதிரியே இருக்குது.
0: இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா.
1: ஐயா அவ்வளவு பழசா?
0: கட பழசு, இது நேத்து போட்டது.
3: என்னப்பா நேத்து போட்டது? டேய்
0: யாராவது, ஐயோ அண்ணனா,
3: பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரு?
0: இது அல்வானே?
3: அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையா இதுக்கு வாங்கி கொடுத்தேன்?
0: கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன்.
3: நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா?
0: அண்ணன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எங்க அம்மா சாகும் போது அல்வா கட்டுச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன்.
3: அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது.
1: ஐயா என்னங்க இது, போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க.
3: அப்படியாம்மா?
0: அண்ணன் எனக்கு சகோதரி மாதிரி, தங்கச்சி.
3: அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும்
1: அல்வா சாப்பிடுறீங்களா?
3: எனக்கே அல்வாவா? ஓடு.

0: இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாய் கொண்டு போற, இரு போய் அவட்ட வாங்கின 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய் வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, உங்க கையையும் டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம். போப்பா
2: ஹலோ,
3: என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன்.
3: என்னது
1: கனெக்ட் பண்ணலான்னு வந்தேன்? ஐயோ அதுவும் இல்ல, கணக்க கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
3: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி
3: வச்சேன். 1 ரூபாய் இல்ல. ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சி பார்த்தேன்.
0: தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே?
3: என்னது, தங்கச்சியா?
1: ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தேன்.
4: ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டு இருக்க? போ,
0: கிளப்பி விட்டானையா.
4: ஒரு கவர் கொடுமா.
1: பாத்தியா?
0: பாத்தேன், இதையும் பாத்தேன். அதுக்கு முன்னால நீ உளறன பாரு, அதையும் பாரு. அவ தங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு.
1: அப்ப என்ன பண்றது?
0: என்ன பண்றது? பிடி, இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்தா?
0: ஐயோ படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்ட சொல்லும் சொன்னப்பா. ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ண கட்டுது.
1: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டலாம்.
1: நீ தான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன
0: பண்ற? வீட்டுக்கு போவான். லவ் லவ் லவ். இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா? சபா பரிசு. ஒரு நிமிஷம், இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, யாரு தெரியுமா?
5: இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல வச்சு வந்து
0: பாத்தியா? யாரும் தான் கேட்டேன், இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போ, போய் கண்டினியூ பண்ணு.
5: இதே மாதிரி இங்கிலாந்துல
0: கண்டினியூ சொன்னது அவரை. நீயா பண்ணிக்கிற?
1: நீ தான ஸ்டாப் னு சொன்னே.
0: ஸ்டாப் னு சொன்னது இவரப்பா.
1: அப்பனா
0: நீ கண்டினியூ?
5: இப்போ நான் ஸ்டாப்பா?
0: ஐயோ, அது அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ.
5: இங்கிலாந்து குயின் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஓன்லி எ இங்கிலாந்து குயின் பட்
0: அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா?
5: ஷி இஸ் எ ராணி. பட்
0: இது வரைக்கும் 68 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கிருக்கு. ஐ லவ் யூ னு மூணே மூணு வார்த்தை உனால சொல்ல முடியலையா?
1: ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் 1 ரூபாய் கூட.
0: நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன்.
5: கண்டினியூவா? இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்க,
0: அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரிச்ச படியா பசங்க.
1: இப்ப இந்த ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்றது?
0: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: என்ன பெருமாள் ஓப்பனிங் அசத்தல இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோ. தார தப்பட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற?
1: அண்ணன் என்ன வெண்ணா எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா? அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? ஓடுறா இங்க.
1: யோ, செத்தவனுக்கு போடுற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு? ஏதா என்ன மாலை நீ போட்டுக்கிட்ட?
0: உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து பொறுப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுறா
2: நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா.

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேலை
0: செய்யறேன்.
1: என்னப்பா வேலை செய்ய நேரத்தில்? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா.
0: அட இருப்பா, நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்ன தம்பிங்கிற ஒரு படம் 175 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பிரபு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டிடணும். என்ன,
1: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவு கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனால
2: விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க?
0: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
2: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
3: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
2: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
3: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
3: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்.
2: கெட் லாஸ்ட்.

0: வெளிய விக்க
1: வேண்டியதான்.
0: தொழிலதிபர்
2: அவர்களே, உங்கள் அனைவரையும் காந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் காந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
3: வேண்ட சொல்ல கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செய்தி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க.
3: ஐயோ,
0: ஆனதாகி போச்சு, விட துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செய்தி வாங்கி
3: நான் வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க.
3: இந்த பக்கம்
4: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனி தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ.
3: அண்ணா, உங்களை கூப்பிடுறாங்க.
4: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்க, எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
5: ஷட் அப்.
3: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போ, இல்லனா வாங்கிக்க மாட்டோம்.
5: இத வாங்கிங்க.
4: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். கூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: திண்டாங்க. போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதலாம் வாங்க.
3: அட, ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சையப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

பாபா.

0: ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க?
1: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
0: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துக்கு இன்ஸ்பெக்டர். பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

0: நீதா சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்கா? மீ?
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே?
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மச். த்ரீ மச்.
0: சரிப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்.
0: அப்படிதான் நான் பேசுவேன்.
1: டல் டல் டல் டல் டாக் மீ. No, bad. No, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no

0: சகோதரன் போய் படுத்து பார்.
1: ஐயா
0: என்ன கத்துற?
1: ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகியும் இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல தாங்க, எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா ஐயா ஐயா
0: என்ன
1: படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே?
0: பாத்தியா நல்ல வேலை, கண்ட கழுதி போய் பாத்துருப்ப. நல்ல படம், படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
1: தங்கப்ப தக்கம்
0: நிற்கிறா, ஏண்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற?
1: இருக்க இருக்க இருக்க
0: தெரிஞ்சுதான்
1: தங்கப்பதக்கம் எப்படி
0: பெரிய நாட்டாமியா நடக்கு தெரியுமா?
2: தெரியாது.
0: தெரியும்
1: வெளிய
0: சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடு.
1: ஐயா இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது ஆத்த மாதிரி தமிழ சத்தியம்.
0: சரி போமா,
1: தங்கப்ப தக்கம்
0: நம்ம வாங்கினதுக்கு
1: சொல்லி ஆதி போச்சுடா சாமி.
0: போஸ்டர் அடிச்சோம் முட்டாளா.

0: வாங்கிக்கிட்டேன்
1: ஒரு அப்பா
0: கைய கட்டுற ஒரு பல்ல கிணம்பு
1: உடைச்சான்
0: ரோட்ல கார்
1: வைப்ரேஷன் என்ன நடு ரோட்ல உட்காந்துருக்க அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு நல்ல நேரம் பத்தாயிரம் வந்திருக்க கடவுளா பார்த்தா உனக்கு அனுப்பி வச்சிருக்கான் இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்ன பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு நீ தப்பா என்ன காப்பாத்தணும் உன்னைய நீதான் பெரிய தாளா வச்சே அது எங்க ஊர்லப்பா இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா நீ பரமசிவன் கழுத்துல பாம்பு மாறிப்பா ஆஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டிதான் ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க
0: நீ யாரு
1: யாரா பகவதி தெரியுமா
0: தெரியும்
1: சின்ன பகவதி
0: தெரியாதா
1: தெரியாதா அவன் வெளியே வரமாட்டான் வந்தா போட்டு தள்ள அவன் போமாட்டான்
0: யார் அந்த நாதாரி
1: மரியாதையா பேசியா நான் தான் அந்த
0: சின்ன பகவதி
1: பயம் இருக்கட்டும்
0: என்னடா சவுண்ட் பகவதி பேர் சொல்லி பந்தவ கட்ட

0: ஏம்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்?
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களானா? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்க. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களாண்ணா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீஸ் ஆட வந்தீங்களாண்ணா?
0: ஆமா.
2: எல்ல வந்தீங்க?
0: இந்த சைக்கிள்ல.
2: சைக்கிளுங்க
0: இத இங்க. ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கே.
2: தட் இஸ் பகவதி.
3: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
3: சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன்.
2: இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
3: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனை பா, அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைன்னா என்ன மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா?
3: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா, இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சும் போ.
2: எங்க போறது?
3: ஃபாரின் போ.
2: டாக்லஸ் வர்க் மோர்.
3: டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இன்னும் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட். டேய் சின்ன பாரு பாரு.

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

கூட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை

தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி

விளையாடும் தேவது போல ஆடிட வைத்தார்.

கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக. கொடியும் கனியும் இதழும் மதுவும் எது

0: உன் விழிகள்,
1: உன் கத்தியினும் கூர்மை,
0: உன் இதைகள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: அப்படி வா வைக்கே.
1: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அதுவா ஜெயிச்சுதா?
0: நான் என்னமோ நினைச்சோம் மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட். என்ன அடியே அஞ்சல பாத்துக்க ஏன் மாமா.
1: அஞ்சல ரொம்ப தேங்க்ஸ் உன் உதவிக்கு. அதுமா
0: அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் நாடகம்.

தேவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள்.

தொட்டவுடன் ஆறும் நாள்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை பா.

மனதிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம்.

0: இந்த புரோக்கர் பைய வரேன்னா ஆளே காணாம எப்பா ஒரு வாழை பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா சேவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா?
0: ஏய்யா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு.
0: ஏன்னா டோல எங்க போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்க்லயா?
2: கீழே போடுறா கேன.
0: அதே எடக்கு அதே மடக்கு.
2: சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சிடலான்றது போதும், வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகுண்டா ஏன் அந்த வீட்டுல வரீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க.
1: புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க.
0: ரொம்ப நன்றிப்பா.
2: சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட்டை பிடிக்குது பார்.
0: உன்னோட பெரிய அளப்பரியா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுருல இருக்க? ஆவியா இருக்க?
2: ஆவியா இல்ல ஜூவியா இருக்க.
0: ஜூவியாவா?
2: ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள்.
0: எங்க?
2: இங்க இங்க பாரு, ரைட்ல பாரு, லெப்ட்ல பாரு, மேல பாருடே.
0: இப்போதைக்கு
2: செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன்.

0: என்னென்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: முறப்பொண்ணு தானே, வட்டில் வச்ச பொருள் பத்திரம் வைக்கிறீங்கப்பா.
2: இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த களி பண்ணுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண் அவிஞ்சு போகும், போங்க.
3: என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படுக்கல எடுத்து உள்ள வை.
2: ஆத்தி குறுகுறுன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
3: ஏய் உன்னதா,
2: டேய் பொட்டி படுக்கறது உள்ள வைக்கலாம்டா. என்ன அது?
4: என்ன
2: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
4: சும்மா
2: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறப்பொண்ணு.
4: ஓஹோ,
2: என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக்கு அங்கே, லிப்பு இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
4: ஓகே
2: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
4: ஓகே.
2: என்ன அதுக்குள்ள காணா?
4: என்ன தேடுற? என்ன தேடுற?
2: அம்மாடி
4: ஏய், என்ன சத்தம்?
2: ஓபன் ஆயிருச்சு.
4: சரி போ.

மனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
0: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்வளவு பெருசா? அப்புறம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இதை பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்தவங்க இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனஸே கிடையாது, நான் படிக்கதான் போறேன். நீ வந்தாவா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்வளவு பெரிய லெட்டர் இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல விட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சிடாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பிட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேரு பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்காந்துக்கிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி, எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி,
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏற வர, என்ன விஷயம் மணி?
3: வாடகை நான் என் செல்லண்டா.
6: நீ பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டரா தானே வருவேன்.
5: ஐயா, நான் நம்ம ஊர் சாந்தி தட்டுல டிக்கெட் குடுக்கற வேலை தான் செய்வேன்.
3: அட, நான் தான் முடிச்சவன்.
0: இப்படி
3: எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பரியா. கொஞ்சம் தீப்பெட்டி தான் கொடுங்கண்ணா. பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கான். பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசின்றது இவன் தான் போட்டுருக்கு. என்ன இதுக்கு மேலே இது இழுக்க போறீங்களா? எப்படி நான் கொஞ்சம் காட்டுங்க.
8: மணி, மணி நீயா? நீ தெரியாம
3: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
7: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டானுங்களா?
3: என்ன
0: திடீர்னு இருக்கும்,
7: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்தீங்களா?
0: சாச்சா, அதுக்கு இல்ல, நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம், இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
7: ஏன் ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: அது எங்க மம்மி தான் சொன்னாங்க.
7: ஓ ஆண்டி, நான் சொல்லிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
2: ஐ அம் பப்பி, 9th ஸ்டாண்டர்ட், அண்ணாதேஷ், வெஸ்ட் அண்ணாநகர், சென்னை, தமிழ்நாடு.
7: ஏன் பின் கோட் தெரியாதா?
2: இவ பிரியா, லாஸ்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா. ஏ,
7: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
2: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
7: ஐஎஸ் ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க, ஆனா இப்போதைக்கு பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
0: என்னது, ஐஎஸ் ஆகிறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கு.
7: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி, என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: என்னோட ட்ரீமா சொல்றேன், நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி சிஎம் கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்க வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி, அவன் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். நான் சிஎம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டேடி, போன்ல சிஎம், வெளியே டேடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சிஎம் கிட்ட என்ன ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து, சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா, என் காலரை பிடிச்சி தூக்கி நீ இவ்வளவு பெரிய மனுஷன், அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்னை பெருமைப்படுத்திடன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவராட, அவரை பார்த்து நான் அட, அவரழ நாழ, நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
9: ஐயா,
7: வந்திருக்காரா?
9: வர சொன்னாரு.
7: எதுக்கு?
9: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
7: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே.

0: என்ன
1: மச்சான் இது குறிஞ்சு ஊர்ஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க?
2: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
1: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது.
2: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
1: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது மச்சான்.
2: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
1: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
2: யாருகிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போ. முன்சாமி
3: என்னையா
2: சப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
3: கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
2: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
3: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
2: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா?
3: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: பாகா என்னது, எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முருசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
3: வச்சுட்ட.
2: போறேன்
1: போட.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போக போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? இப்படி இப்படிதான். இது என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு இருக்கு. இந்த நம்பர மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 36 ஆயிரத்து 930
0: ஹலோ, ஏ கருப்பியாவா, நான் தான் நொண்டி புடி பேசுறேன்.
2: யோ ஏய் கத்துற வேணா, அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசியா?
0: சரி கோச்சுக்கலாம். கருப்பியா கேக்குறியா? யோ கேக்குறா. எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான். நான் தாண்டா நொண்டி புடி பேசுறேன். எங்க இருக்கிறீங்க? எங்க அம்மா எடுக்கிறியா? அப்படி எங்க அம்மா கொஞ்சம் போன கூட. அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேரம்மா? நான் அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன்,
2: புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். போன் போல பில்
2: என்னன்னு சொல்லி 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய்.
0: ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபா?
2: இத கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன்.
0: ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு.
2: போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு எல்லாம் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே
0: அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்து.
2: இப்ப மாத்திர பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு என்ன?
0: பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா
2: சொல்ல?
0: ஐயே, பேசாம ஊர்ல சினிமாக்கள்மா பாத்துட்டு வந்திருக்கா போல இருக்க.
2: சினிமாவெல்லாம் பாப்பீங்களா?
0: பாக்க கூடாதா?
2: இப்ப பெருசா மாற்ற பாரு,
0: எது
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு சொல்ல?
0: சொல்றியா சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
0: மாட்டேங்கிற. இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை
2: பார்த்த? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த?
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் போட்டு ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ,
2: உன்னை விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: 500? ஓ, என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய் கேட்டா?
2: நீ இல்லன்னா சொல்லு. ஏடா
0: ஐயா, பெரிய பித்தலாட்டமா உள்ள இருக்கு. இந்தயா இந்த
2: சம்பாதிக்கிற மோர கட்டைய பாரு. சி பட பட, இங்க வா.
0: இப்ப என்ன?
2: இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ!

0: என்ன மாப்ள ஆளையும் காணும் பேரையும் காணும் வேலைக்கு வர காணும்
1: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா அதனால வர முடியல
0: அப்படியா இந்தப்பா சர்வர மாப்பிள்ளை நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்கா
2: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வகை வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க யார் தாண்டா தருவீங்க
0: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான் வாவா டேபிள் தொட சீக்கிரமா இலைய போடுவா
2: வேற ஏதாவது வேணுமாப்பா
3: வேண்டாம்பா சாப்பிட்டதே போதும் வாங்கக்கா எப்படி இருக்கீங்க
4: நல்லா இருக்கேன் தம்பி
0: யாரது மச்சான்
3: என் பெரியமா பொண்ணு வணக்கங்க
4: வணக்கங்க
5: ஏய் வா சர்வர் அவங்க சாப்பிட்டதையும் என் பில்லோட சேர்த்துக்க
2: ஏய் உட்காரா சரி சரி உட்காருங்க உட்காருங்க
1: சர்வர் இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க
3: தம்பி அண்ணன் இருக்கும் போது
2: இருத்தியா இவங்க பிள்ளை அவங்க கூட சேர்க்கணுமா
6: ஆமா மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வண்டியா இருக்கேன் போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்க சமாளிப்போம் சர்வர் பாய வேமா
2: என்ன வேணா
6: இலைய போட்டாப்ல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம்
2: நாங்க அதை தாயா கேக்குது என்ன வேணா
6: ஒரே ஒரு காப்பி வேணும்
2: ஒரு காப்பி ஆமா
6: ஓ காப்பின்னு சொன்னோம்ல மறுபடியும் இலைய போட்டு போற ஊத்தி அணைக்க போறோம் எடுத்துட்டு போயா
2: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி
6: சாப்பிடறதுல இந்த இடத்துல எப்படி சாப்பிட முடியும்
2: நீ மட்டும் அந்த அழுத்தர நாளத்த கூடாதா குடுக்கறத குடிச்சிட்டு போயா
6: நடைமுறையே சரியில்லையே திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க
2: நான் தான் நம்ம ஊரை விட்டு மெட்ராஸ்ல செட்டில்
6: ஆயிட்டேன் என்ன வியாபாரம் பண்ற
2: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா
6: பெரிய பெரிய பிசினஸ் என்ன பிசினஸ்யா
2: அது வந்து பல பல பிசினஸ் பா
6: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா
2: காப்பி இந்த அவன் பில்லு
7: அட பாவி தெரிஞ்சவன் அவன் பில்ல என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்
6: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா இவன் கூட சேர்ந்து செத்தாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா அவன் புள்ள நம்ம கட்டிட்டு அப்படியே ஒட்டிடலாம்
2: என்ன
6: கையில பில்லு என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஒரு ஊருக்கு அறிஞர் நம்ம ரெண்டு பேரும் உனக்கு நான் பில்லுக்கு ஒரு மனுஷன் மூஞ்சில முடிக்க முடியுமா தெரியாம டொச்சா
2: பில்லு
6: அறிவே இல்லப்பா உனக்கு 1573
8: ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா ஆமா இங்க என்ன வியாபாரம்
6: நான் சொல்றயா நான் சொல்றேன் உன் ஆளு எங்க எக்கச்சக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்குறான்
2: நான் ஒன்னும் ஏமாத்தல முதலாளி இவன்
8: 1575 ரூபாய்க்கு தின்னுட்டு பில்லு கட்ட மாட்டீங்களா பாரு அசிங்கமா வேற ஒரு கேள்வி
6: இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாங்க இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படையே உருப்படாது போ
8: சம்பாதிக்கிற மாவர கட்டையா பாரு
6: உண்மைதாயா பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறீங்க இருக்கட்டும் ஆமா மதுரை பக்கம் எல்லாம் வர்றதுண்டா
8: இதுவரைக்கும் இல்ல இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேர்த்தி கடை அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன்
6: நேர்த்தி கடை எல்லாம் இருக்கா வா வா வா மொத்த கடனையும் கழிக்கிறேன் இதாச்சும் சின்ன குச்சி எங்க ஊர்ல உழக்கே இருக்குடி
8: உங்க ஊர்ல உழக்கே எல்லாம் இருக்குதா இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு அந்த உழக்கைய கண்டுபிடிச்சது யாரு
6: அட பாவி தெரியாதமா நான் உன்னைய கண்டுபிடிச்சே பாரு
4: காப்பி காப்பியா காப்பி.

0: அவர் வெளியூர் போயிட்டாரு,
1: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம்
0: போயிருப்பான்.
1: செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு, அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: கேம்பெயின் அதான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு
1: சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க, நிறுத்துங்க. கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Magale. Do you want to marry me?
3: Okay. I'm not going to marry you. I'm not going to marry
4: you. I have a wedding ring.
5: Don't touch her. Hey, Maria, what is happening?
3: இவங்கெல்லாம் யாருமா உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All of our husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா மோல பசிட்ட நடத்திடும். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க? நீ
5: டுடே இஸ் மை கோட்டா.
3: உன் கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா?
5: வெயிட், யுவர் கோட்டா நெக்ஸ்ட் இயர் மார்ச் 15.

0: என்னது
1: தாலாட்டு?
0: எது இதா தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி பாடி தொலை.

0: டேய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து வெட்டிடுவாரு.
2: எங்க இத படி?
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: ஏய், இது என்னடா? இது
0: புய்.
2: எது புய்யா? புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: நீ தனித்தனிய சொல்லு. பூ. பூ. இது உய்யா? பூ. இங்க வாயா.
3: என்ன
2: கரியா? இது என்ன படி?
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டா சொல்லி தொலையண்டா. புஷ்பம்.
0: அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ் புய். அஹ் உய் அஹ் உய்.

0: இல்லடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்டேன், சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. அண்ணா ஒரு டீ போடுங்க.
1: கடைக்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுரா.
0: அண்ணா சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே.
1: உள்ளூர்கார எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்கார ஏமாத்த போறியா?
0: ஆடு விற்க போறேண்ணே.
1: உனக்கு எதுரா நாய் ஆடு?
0: சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன்.
1: ஆட்ட தூக்கி காட்டு.
0: தூக்க முடியலண்ணே.
1: எத்தனை கிலோ தேரும்?
0: 30 கிலோ தேரும்.
2: 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா
3: அமுக்கிறீங்க மாமா?
1: டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா?
0: 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
1: டேய் சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேப்பாங்க? 250 ரூபாய் ஒரே ரேட்டு.
0: இங்க இருங்க, உங்களுக்காக 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன்.
1: இது நடக்கிற கதையில 250 ரூபாய் என்ன சொல்றேன்
3: வாங்கிக்கங்க மாமா.
0: சரி என் மரப்பண்ண சொல்லுது, கொடுங்க. கொட்டாங்க.
1: இந்தா ஆட்டை அப்படி கட்டிப்போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க?
0: கண்ணு மட்டும்.
1: யாரு கண்ணு?
0: ஊரா எனதான். அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க.
1: இரு ஆடு பொற சாப்பிடுமாடா.
0: நான் அப்படி வளர்த்துட்டே.
1: டே தம்பி
0: எனக்கு நேரம் இல்ல,
1: ரொம்ப கடன் போடுறது. வா துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு காவாசி
3: நாயே.

0: அவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். அவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: ஐ டோன்ட் மைண்ட்.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
0: ஹலோ.

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன்.
0: என்ன
1: பண்ணுவ?
0: ஆபீஸ் தீ புடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கு சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குது, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில் கட்டல, வொர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில் கட்டல, லிப்ட் வொர்க் பண்ணாது, அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படி வழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட்ஸ நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடைஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர். ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ, எம்டி
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பக்ரீனா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்ட்டு கேட்க? அந்த குடும்பத்தை கேட.
0: ஏன்டாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமாண்ண.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
1: நிஜமாவே இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பக்ரீனா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற?
1: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுகிறேன்.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? அவரு கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃபிராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்கிறான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: கேக்கிறான் மேக்கிறான். அங்க கக்கு சொல்ற வேலை
0: தானே பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: இது ஆமா. ஓஹோ, ஐயா, ஏன் ஜோத்துக்கிட்டு? ஐயா ஐயா, ராசாயங்க ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்குஸ்களோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
1: அப்ப உண்மையிலேயே நீ கக்குஸ்களோட கம்பெனி தான் வேலை பார்த்தியா?
0: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா?
1: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
0: அப்படின்னா
1: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
0: என்ன இளவு பாலிசோ? ஐயா, நான் இந்த ஊருக்காரர்கிட்டையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா.
1: என்ன ஒட்டகத்தையா கழுவுன? இந்த நாத்தனாரு தள்ளியா
0: தள்ளுங்கிறேன்.
1: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கி தானு. இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரெஸ்ப்பா.
1: துபாய் டிரெஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற டிரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சேன் என்ன கேட்க போறீங்களா?
0: ஐயோ, இனிமேல் கேட்க மாட்டேன், அதை பத்தி பேச மாட்டேன். நீ வேணா பாரு.
1: இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு
0: கேப்ப? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லணும். போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு.
1: அடிக்க வந்தா அவன் கைய இருக்க முதல் ஆள் நானு. நான் முன்னாடி
2: கையில தான் இருப்பேன். அவருக்கு உயிரே கொடுப்பேன்.
0: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதான அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடியம் பொறுத்திருக்கா.
1: உன்னை விட வித்த தெரிஞ்சா நானே வித்தே மூட்டை கட்டி குப்பையில வர்றான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேடா.
2: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூழல போட்டுருக்க இப்படி செருப்பால் அடிப்பேன்?
1: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேடா.
2: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே. அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழுப்பி அவனையும் அடிப்பண்டா.
1: அங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்டா. இந்த ஸ்பாட்லயே இவனை என்ன பண்ணுவான்?
3: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப கொடுப்பாற அண்ணன். அண்ணன் செருப்பா கொடுங்க.
1: பாத்தியாடா எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கொடுத்துட்டா
2: இப்படி என்ன அடிச்சு செருப்பா கொடுக்கல?
1: ஐயோ நான் குடிக்கலா? அப்ப நானா செருப்பேன்?
2: இல்ல இல்ல நானா தான். அவன் கேட்டா குடுக்கலாமா?
1: நம்ம பெட்டையும் ஜடிக்கணும்ல.
2: பேட்ட

0: குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா?
1: இடுப்புகள்
0: நடத்துறேன். பெரிய
2: இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
0: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
2: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல?
3: குண்டே சப்பாவும் சூரிய சப்பாவும்.
2: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
0: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா?
4: என்னமா கீழே
0: சாப்பிடுறா? உயிரை வாங்குற நல்லாதான் கேக்குது.

0: சே, போகட்டும் பையல, இறங்கி வாடா.
1: வாங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். வாங்கம்மா, வாங்க, உள்ள போங்க.
2: நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது. ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. யாரு
3: அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசு பண்ற. விசேஷ தனிக்கு ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கறதே மறந்துடுவியா?
2: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
0: வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாமச்சனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா, போய் வேலையை பாருக்கடா.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dil.

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கைகாலம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
0: புல்லு வெட்டினேன்.
1: டெய்லி வெட்டுறவன் தானே?
0: இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன்.
1: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
0: சுடுது
1: சோனா இருக்குல்ல
0: இருக்கு.
1: என்ன உள்ளத சொல்லு.
0: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கை எழுத மாட்டீங்களா?
1: சொல்லு.
0: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
1: ஏடா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க. ஏடா வெறும்பையில என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா எடுத்துக்கிட்டு போவோம்.
0: எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாய ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
1: நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும்.
0: ஐயா, நான் ஒண்ணு செய்யல.
1: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
0: சரி,
1: அவ்வளவுதான்.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

இப்போ ஜோர்டன்.

0: மஞ்சு அத்தை, உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கேதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கம சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்டை உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்,
1: வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வயிற்ற குடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டு பாத்து கால வரந்தாயி.
0: டேய், என்ன சித்தப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிடா, வச்சு கொடுத்தா.
2: நீ வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: டேய், ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க.
0: பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிற?
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: தான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா?
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு.
2: தெரியும் போடாடே.

0: ராத்திரி பூரா நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளிய வந்தவன நம்ம லவ் சொல்லிட வேண்டியதா? என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ளவன் தங்கச்சி இல்ல போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனதும் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கண் பீசல கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே.
0: அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா, அப்ப தங்கச்சி. என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன் அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க?
0: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கண் பீசல். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
0: வரலையே,
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
0: நான் தான் பாத்துக்கிட்டே
2: இருக்கேன்.
0: ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா.
2: அதுக்கு என்ன?
0: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு தொடர்ந்து வந்திருப்பாடா.
0: துறக்காம வர முடியாது.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
0: அக்காவ.
2: அப்ப அக்கா எங்க?
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா.
2: மறுபடியும் கக்கூஸ் குள்ள போயிட்டா?
0: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ் குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்?
0: உனக்கு கிளியர் ஆச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு?
2: இங்க அக்கா பத்தி மட்டும் பேசு.
0: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்படுற. போ, போயா போயா. இவ லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு.
2: தெரியாமப்பா, கவுண்டர் மாறிட்டாடா.
0: எப்பா அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா. போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
0: மணி ஆர்டர்?
2: எதுக்கு நடிச்ச?
0: பிச்சு விடுந்து தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு விட்டு கேட்கல. அடிக்கி பேசாம இருறா.
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
4: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச. இங்க பாரு, இறக்கிடுவேன்.
0: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
4: ஆமா. ஆ சாரி.
0: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு.
4: ரெண்டு தாலியா?
0: ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கல.
4: அப்ப சரி.
0: உள்ள வையா, அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே.
4: என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ?
0: பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு
4: வந்துடுறேன். உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
0: யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது. போ.
4: போனா போகுது 590 ரூபாயா?
0: ஆமா.
4: இது என்ன?
0: இது கூட தெரியல. மண்ட மண்ட
4: நடுச்சு. எங்க இருக்கு?
0: கொஞ்சம் பேக்.
4: இதா?
0: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
4: போனா போகுது உச்சி மண்ட தானே.

பிரார்த்திப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன் என்ன செய்தேன்.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீ கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், சுமங்கலை என்ற காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன், ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பீடு வீட்டுக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா அதில் தான், எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கைவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படித்தான இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்கு நீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: அத
1: பத்தியா, ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அது ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீ
2: தான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஏப்பா
1: சொல்லுங்க சார்.
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு குடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அங்க பாருங்க சார், முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேட்டு கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லையும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரபா பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார். என்ன தெரியுதா, வாயில புண்ணா வாந்தி வருதா. உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார். ஊமையும் தெரிஞ்சுக்கு பின்னால்தான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார், போகணும்
2: சார்.
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடைய இவர் தான் ஊமையாச்சே, எந்நேரம் பார்த்தாலும் அவன் நனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கணப்பா
2: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
2: சார்.
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடறான். என்ன என்ன
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா?
0: ரேடியா ரிப்பேரா? அப்ப சார் சார் எங்க இருந்து வருது
2: சார்? சார்
0: வாய் அசைது, வாய் அசைது
2: சார். சார்
0: சார் இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்கல்ல.
2: பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான், அறிவில்ல உனக்கு.
0: சரிப்பா பேசாமே ஏன் இருந்த?
2: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம். சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்.
0: உனக்கு
2: சின்ன வயசுல? அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 மணி வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச உங்ககிட்ட காமிச்சேன்.

0: அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
1: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் திக்கிறனா? அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டயம்?
0: இந்த டீ
1: எனக்கு, டீ வேணாம்.
0: எனக்கும் வேணாம்.
1: எனக்கு காசு மிச்சம்.
0: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு. குடுறா, தேடிட்டு இருக்க, அதை குடு.
1: வேற சில்லற இல்லையா? 100 ரூபாய் தலால இருக்கு. இந்தாப்பா மிச்சத்தை.
2: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல.
1: படுத்துறாயா? படுத்துறா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
0: தொங்குடா.

0: என்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு?
1: இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன்.
2: கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டு உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தான். ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு. குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ அம்மா!

0: சொல்லுவான் பாத்தீங்க, 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன், நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருக்கமா? 5 லட்சம் 10 லட்சம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸ் ஹாப்பி பண்ணியானோ, கஸ்டமர்ஸ் ஹாப்பி பண்ணியானோ, பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள,
1: அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கலிபோர்னியா ஃபைல் அது நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா, 20 கோடி ரூபா.
1: ஆளா ஐயா, அதை விடுங்கம்மா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல, இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல?
0: வெல்ஜி வெல்ஜி, குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யா, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியை போயிருன்னு சொல்றான்? இதுவே டக்கு டக்கு வேலையை முடிக்கணும் சொல்றது, பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டிய சொல்றது?
4: எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல, ஊம படம் பார்த்த எபக்ட சாமி. மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட்டு. அது பத்தாவது வீட்டுக்கார ஸ்டேட் ஒரு அப்பு ரைட் அவுட். அட, அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது, யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் முடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி எண்ணெய் வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ, இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க, நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா.

கொண்டு கொண்டு அடி திட்டிட்டில்லே, அடி திட்டிட்டில்லே, கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு திட்டிட்டில்லே, கொண்டு கொண்டு

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இழுக்கிறான். பாரியா, 600 சொல்லியா, கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த பாரு, 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க, குப்பல் அறி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 கொடுத்தா தான் ஏத்து வரா. எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே
0: இருந்தது கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம்?
0: என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீ? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போடுற ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி.
4: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Side up at the clock.

0: முனுசாமி முனுசாமி
1: என்னைய
0: கொடைய
2: மழை பெய்தான்னு சொல்றியா?
0: இது மழை இல்லையா ஃபவுண்டெயின். அப்படின்னா
3: நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான்.
2: அப்படியே உள்ள ஏ துணியெல்லாம் தோச்சு குளிச்சுட்டு
0: வந்துடுறேன். யோ யோ, இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
2: எவ்வளவு சொல்லு?
0: 10,000 என்
2: எண்ணு.
0: உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும்.
2: வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.

0: நில்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன

0: பாரதி பாரதி பாரதி இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரே அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏன்
1: இல்ல, கத்திரியேன்னு கேட்டேன்.
0: ஒன்னா தெரியா பாப்பா, உன் கைய காலான நினைச்சு கேக்குற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சு கேக்குறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? என்னடா
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லு.
1: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. வேமா போ.
1: ஆமாமா மறந்து போயிட்டேன்ப்பா.
0: வாயாலே சுளுக்கிடுக்கறானே
2: அண்ணே. அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன், கொஞ்சம் நெருப்பு குடிப்பீலா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணாம்? அப்புறம் என்ன கேட்டானே, தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே, அது என்ன 99 அப்புறம் என்ன கேட்டானே, எங்க என்ன வேணும்? அப்புறம் என்ன கேட்டானே, அவன் கேட்டதை கூட உன்ட்ட கேட்க மாட்டானே.

0: என்னண்ணா செல்லமுத்தண்ண, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
2: தக்காளி.
1: தக்காளியா? 7 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல?
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: அதான்
0: மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்த?
1: மாமியார் தான். 8-6 ரூபா.
0: 8-6 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னது எனக்கு குழப்பமா போயிருச்சே.
0: நானே சொல்றேன், 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? குடுக்கறேன்.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா, பச்சை மிளகா.
0: இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா போ, அக்கா போ.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திங்களா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: எவ்வளவுவா?
1: 200 ரூபா.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வரதுக்கு 150 ரூபா தான். நீ என்ன 200 ரூபா கேக்குற? 50 ரூபா தர வச்சுக்க.
2: மீன் பாட்டி வந்துருக்கு.
0: சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
3: இது யாரியா நல்ல போடுங்க? நடுவழியில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்.
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
1: மாப்பிளைக்கு மாலை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
4: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாத.
4: போங் போங் போங் போங் போங் போங் போங்.
3: ஹலோ அங்கு.
4: வாங்கம்மா.
5: போங் போங் போங் போங் போங் போயா.
4: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு இருக்க.
5: உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
4: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
4: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா, இங்க
0: வயல்ல அறுப்பு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டு போய் மேல தங்கவே.
5: நான் பாத்துக்கிறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் சார், விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
5: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரியுது சார். சார், உங்க பேர் என்ன சார்?
5: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது.
0: ஐயோ ஐயோ,
5: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்டு.
5: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
5: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
5: ஆமா,
0: Tamil asalnuna well, how to say in Tamil exactly? I don't know how to
5: Tamil e varalaye
0: vela illadavannu solalam.
5: Vela illae nu solradhukku ivula bandava? Appa vela kedachiruchna ivula banda kaatuvani?
0: Adu kedaikira velaye porthu
5: niruthu. Pidi paaka, unakku romba mela irukku. Po pogiralla paara enna look?
0: Neenga dhaan paarunninga
5: maradi paara.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.
6: மதர மதரதா
7: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான்.
6: தன்னத்தை மதுரை தூக்கிடுச்சு அடக்காரம் முடிச்சவனா இதுக்கு என்ன கிற?

0: வாடகை.
1: மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். இப்ப நான் சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாலினி. மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னது, படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன், என்னடா படிச்ச வேலை இருந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
0: மேனேஜர்.
1: சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
2: ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க.
3: ரொம்ப தேங்க்ஸ்.